மீலங்கு கீத்து ஹொந்த சிரியாவை ஆகாசி ஹெச்ஆர் ஜோதிபால சமக ஏஞ்சலின் குணத்திலக்கு காயனாக்கரன மே கீத்து இக்தாஸ் நமசிய ஹெட்டப்பா வசரே திரகத்தவு ஸ்வீப் டிக்கெட் சித்திரப்பட்டேட் அயத் கீதையக் சங்கீத்து பி எல் ஏ சோமபாலயன்கே அஹச திஹா பலனவிட்டு அப்பட்ட தரு பேனவா முகத திஹா பலனவிட்டு ரல பேனவா மல் திஹா பலன கொட்டு சுபாதமே சுந்தரத்துவ பேனவா நமுத் கீதரச்சகே ஏ சியல்லின்ம தக்கின்னி ஆதரே பெரணி கீதவல திபுனு விசேஷத்துவே ஏகை ஓன்ட்டு வச்சனவலட்ட பின்தூரம் அவன புழுவாங்கண்ணா மீ கீதே ரசவிந்தின கொட்டு அப்பே ஹித்துல ஏ தர்ஷனைய மெவி பெனேவி.